அங்கவானத்தி அராம் லிபினிவி கொத்துகாத்திய பேமிஹும் கேபே உலேஷு துனியே காத்திய பேமிஹும் ஹேத குறி துவஸ்தொகா திய பேமிஹும் குறி ஹே அமல் தொகை ஜசாய்க கொத்துன்னே.

நுஸ்ரத் ஃபாத்தி அலி ஹான்கே திகு ரூஹானி கவ்வாலியா ஹிலாஃபா ராஜேஷ் ரோஷன் மீலவ பதல் குறி அவஸ் ரிதம்மெக்கே ஹிந்தி கிளாசிக்கல் நெஷுமா குளே கொத்த தையார் குறைவுனு ஹா மினிட்கே லவயக்கா மீ லவேக தப்லா அதி வயலின் கடுத்த வர பொட பேணும் கொஃபவே ಕೊಯ್ಲಾಯಕಿ ನವಾರ್ಸ್ತೆ ಕನ್ವದಿಹ ಹೆವ್ವನಾಹರು ನುಕುಯ್ ರಾಜೇಶ್ ರೋಷನ್ಗೆ ಬೇಬೆ ರಾಕೇಶ್ ರೋಷನ್ ಉಫದ್ದಾ ಗೆನಿಸ್ತಿ ಮಶೂರ್ ಬಾಲಿವುಡ್ ಎಕ್ಷನ್ ಥ್ರಿಲ್ಲಾಯೆ ಮೀ ನುವದಿಹಾಗೆ ಹರ್ತವುಗ ಎಮ್ಮೆ ಕಾಮಿಯಾಬ್ ಎ ಫಿಲ್ಮು ಫಿಲ್ಮುಗೆ ಮ್ಯಾಗಂಡು ರೋಲ್ ತಕುಂ ಫೆನಿಗೆಂದನಿ ಮಾಧುರಿ ದೀಕ್ಷಿತ್ ಅದಿ ಶಾಹುರ್ ಖಾನ್ನ ಅಮ್ರಿಶ್ ಪುರಿ